0: ஒங்கனியன் விளையில அரங்க வயூர் வயூர் ஒன்புழூர் ஒங்கனியன்.
1: It's your hourly weather update with First Nations Radio.
2: For the Northern Territory weather today, Darwin 33 and cloudy, Palmerston 33 and sunny, Tiwi Islands 33 with showers, Jabiru 36 and sunny, Wadaya 31 and sunny, Borroloola 33 and sunny, Nhulunbuy 30 and cloudy, and Alice Springs 32 and cloudy.